தஜம் தகஜம் தகனம் தகரம் தத்து தங்கிடு தக்கிருக்கிடு தத்தஜம் தகஜம் தகனம் தகரம் தத்து தங்கிடு தக்கிருக்கிடு தத்தரி ததன தஜனு தஜனு தத்துமி ததுமி தச்சனு தக்கிட்ட தரித்த தனத்த